ஆர நிரப பாதபாயோக ஹர்த்தா இஹ பித் கோ சுவாமி த காஹே விசராய ஜாவஹி சரண கஹி கிருபா நித